0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக அமைந்த ஒரு உத்வேக பாடல் இது. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் ராஜமுருகன் எழுதிய பாடல் வரிகளுக்கு சீன் ரோல்டன் இசையமைத்து பிரதீப் குமார் பாடிய பாடல் இது. காணாமல் போன தனது கணவரை தேடி அலையும் ஒரு பழங்குடியின பெண்ணுக்கும் அவளுக்காக வழக்காடும் வழக்கறிஞருக்கும் இடையே உள்ள நம்பிக்கையையும் ஆறுதலையும் இப்பாடல் அழகாக விவரிக்கிறது. பாடலின் அழகை கேட்டு மகிழுங்கள்.

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. ഡൗൺലോഡ് ആപ്ലിക്കേഷൻ ഫ്രം ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോർ ഓർ ആപ്പ് സ്റ്റോർ ആൻഡ് എൻജോയ് യുവർ ഫേവറേറ്റ് പ്രോഗ്രാംസ് ആൻഡ് മ്യൂസിക്.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உம்பேற சொல்லும் ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காதலின் மென்மையையும் பிரிவுதரும் ஏக்கத்தையும், காதலியே உலகம் என்ற பரவசத்தையும் அழகாக உணர்த்தும் காலத்தால் அழியாத காதல் கீதம். ஆர் ரவிசங்கரின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜகுமார் இசையில் ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். சூரிய வம்சத்துக்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். மதுரை மாநகரின் சிறப்பையும் வைகை நதியின் அழகையும் காதலின் உணர்வுகளோடு இணைந்து மிக நேர்த்தியாக அமைந்திருக்கும் இந்த பாடல் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது பொன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளை SB பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய இனிமையான பாடல் இது. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் என் எண்ணம். அருமையான பாடல் வரிகளை கேட்டு ரசிப்போமா? இதோ உங்களுக்காக.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം, അറിവ് നേടാം. റേഡിയോ സന്തുനം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உலகம் எங்க காற்றோ தீபமோ அணைந்தாலும் காதலின் மூச்சு காற்றும் காதலியின் ஜீவனும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது இப்பாடல் வரிகள். பா விஜயின் வரிகளுக்கு சிற்பி இசையில் உன்னி மேனன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை நினைத்து. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

மரக்காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி உசனம் சிறுசுதான். ஒரு தீக்குச்சி விழுந்து புடிக்குதடி, கரும் தேக்கு மரக்காடு வெடிக்குதடி. என்ன அருமையான வரிகள், கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயதமனிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயதமனிகளில் அவையில் உணரும் ஒரு புதிய புலக மதலகரி ஒழுகி வரும் அரிய